0: பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழெதுராகோ அரிகளோ நிகிரகிசோ வியாக்ரனிவனோ உக்ர பிரதாபி
1: உக்ரப்ரதாபி சபையொழகே திரௌபதி.